0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

ஸ்பைசி சாட்ஸ் டீ அண்ட் காஃபி ஷாப். நாவிற்கு சுவையாக தேநீர் அருந்தி மகிழ்ந்த சிற்றுண்டிகளை உண்டு மகிழ ஸ்பைசி சாட்ஸ். தாலுகா அலுவலகம் அருகில், தேன்கனிக்கோட்டை, தமிழ்நாடு. நம்பி வாங்க, நான் ருசிக்க அருந்தி மகிழ்க.

0: are listening to South Radio from world most livable city to around the world.
1: சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவில் வீரமாக்காளி அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக இலக்கம் 122 சரங்குன் சாலையில் யூனிவர்சல் உங்களுக்கு தேவையான அத்தனை ஸ்மார்ட் போன்களையும் விசேட விலைக்கழிவோடு பெற்றுக்கொள்ள ஸ்மார்ட் போன் அக்சசரிஸ் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கிட யூனிவர்சல்

0: துல்லியமான ஒலித்தெளிவில் கேட்டு மகிழுங்கள் ராஜாங்கம் வானொலி. உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் மட்டுமே.
1: இசையால் உங்கள் இதயங்களை மகிழ்விக்கும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

அன்பு நேயர்களே, நேயர்களின் பங்களிப்பு இன்றி காப்புரிமை கட்டணமாக அதிக அளவு ரெவென்யூ ஷேர் வழங்கி நம்மால் மாதாந்த சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சேவையினை தொடர முடியாது உள்ளது. தயவு செய்து இப்பொழுதே அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோர் இணை ஓபன் செய்து வலது பக்க மேல் மூலையில் கிளிக் செய்து பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பகுதி ஊடாக அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.

0: தொடரட்டுமா?
1: ஏய் ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் தொடரட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
2: டேய் மப்பல் அப்படிதான்டா கேட்கும், கரெக்டா கேட்கும்.

இப்போது இலவச செயலி பயன்படுத்தும் நேயர்களும் புரட்சி வானொலியில் விருப்ப பாடல் கேட்டு மகிழலாம். நீங்கள் செய்ய வேண்டியது சவுத் ரேடியோ செயலியின் ஹோம் பேஜ் பகுதியில் உள்ள சாங் ரிக்வெஸ்டினை கிளிக் செய்யுங்கள். ரிவார்ட்ஸ் வீடியோ விளம்பரத்தை முழுமையாக பார்த்து பின் சாங் ரிக்வெஸ்ட் பகுதி வழி விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

துல்லியமான ஒலி தெளிவில் கேட்டு மகிழுங்கள் ராஜாங்கம் வானொலி. உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் செயலியில் மட்டுமே.

துல்லியமான ஒளித்தெளிவில் கேட்டு மகிழுங்கள் ராஜாங்கம் வானொலி. உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் செயலியில் மட்டுமே.

0: தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட அங்கவீனம் உற்றோருக்கான மாதாந்த ஓய்வூதிய திட்டத்தை முன்னெடுக்கும் நோக்கில் குளோபல் டபுள் வெல்ஃபேர் விஷன் வழங்கும் குளோபல் டபுள் மியூசிக்கல் நைட் மாபெரும் இசை நிகழ்ச்சி.
1: விடுதலைக்கு ஏங்கி வலிகளை தாங்கி உழைத்தி துணையாக
0: ஒருநாள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மாதாந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஆதரவளிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஜூன் மாதம் 20ஆம் தேதி டாண்டினோங் VTCC பல்மிரா மண்டபத்தில் மாலை 6 மணி முதல். நுழைவுச் சீட்டுகள் மற்றும் மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் 04 04 354 811 அல்லது 452 424 282. குளோபல் டிராவல் வெல்ஃபேர் மிஷன் வழங்கும் மியூசிக்கல் நைட்.

0: தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட அங்குவீனம் உற்றோருக்கான மாதாந்த ஓய்வூதிய திட்டத்தை முன்னெடுக்கும் நோக்கில் குளோபல் டபுள் வெல்ஃபேர் விஷன் வழங்கும் குளோபல் டபுள் மியூசிக்கல் நைட் மாபெரும் இசை நிகழ்ச்சி.
1: விடுதலைக்கு ஏங்கி வலிகளை தாங்கி உழைத்து துணையாக
0: போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மாதாந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஆதரவளிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஜூன் மாதம் 20ஆம் தேதி டாண்டினோங் VTCC பல்மிரா மண்டபத்தில் மாலை 6 மணி முதல். நுழைவு சீட்டுகள் மற்றும் மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் 404-354-811 அல்லது 452-424-282. குளோபல் டிராவல் வெல்ஃபேர் மிஷன் வழங்கும் மியூசிக்கல் நைட்.
2: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு
3: எட்டூரு

இப்போது இலவச செயலி பயன்படுத்தும் நேயர்களும் புரட்சி வானொலியில் விருப்ப பாடல் கேட்டு மகிழலாம். நீங்கள் செய்ய வேண்டியது சவுத் ரேடியோ செயலியின் ஹோம் பேஜ் பகுதியில் உள்ள சாங் ரிக்வெஸ்டினை கிளிக் செய்யுங்கள். ரிவார்ட்ஸ் வீடியோ விளம்பரத்தை முழுமையாக பார்த்த பின் சாங் ரிக்வெஸ்ட் பகுதி வழி விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

அன்பு நேயர்களே, நேயர்களின் பங்களிப்பு இன்றி காப்புரிமை கட்டணமாக அதிக அளவு ரெவின்யூ ஷேர் வழங்கி நம்மால் மாதாந்த சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சேவையினை தொடர முடியாது உள்ளது. தயவு செய்து இப்பொழுதே அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோரினை ஓபன் செய்து வலது பக்க மேல் மூலையில் கிளிக் செய்து பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பகுதி ஊடாக அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.

இலவச செயலி பயன்படுத்தும் நேயர்களும் புரட்சி வானொலியில் விருப்ப பாடல் கேட்டு மகிழலாம். நீங்கள் செய்ய வேண்டியது சவுத் ரேடியோ செயலியின் ஹோம் பேஜ் பகுதியில் உள்ள சாங் ரிக்வெஸ்டினை கிளிக் செய்யுங்கள். ரிவார்ட்ஸ் வீடியோ விளம்பரத்தை முழுமையாக பார்த்த பின் சாங் ரிக்வெஸ்ட் பகுதி வழி விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட அங்கவீனம் உற்றோருக்கான பாதாந்த ஓய்வூதிய திட்டத்தை முன்னெடுக்கும் நோக்கில் குளோபல் டபுள் வெல்ஃபேர் விஷன் வழங்கும் குளோபல் டபுள் மியூசிக்கல் நைட் மாபெரும் இசை நிகழ்ச்சி.
1: விடுதலைக்கு ஏங்கி வலிகளை தாங்கி உழைத்தி துணையாக
0: போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மாதாந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஆதரவளிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஜூன் மாதம் 20ஆம் தேதி டாண்டினோங் VTCC பல்மிரா மண்டபத்தில் மாலை 6 மணி முதல். நுழைவுச் சீட்டுகள் மற்றும் மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் 04 04 354 811 அல்லது 04 452 424 282. குளோபல் டிராவல் வெல்ஃபேர் மிஷன் வழங்கும் மியூசிக்கல் நைட்.

0: என்ன சமையலற பக்கம் இருந்து பாட்டு சத்தமா கேக்குது, வாசனை வேற மூக்க துளைக்குது.
1: அது நம்ம லாலா மசாலாவோட மகிமை.
0: என்ன லாலா மசாலாவா?
1: ஆம், 20க்கும் மேற்பட்ட மசாலா பொருட்கள் வீட்டு தயாரிப்பாக விற்பனைக்கு காத்திருக்கிறது.
0: இன்று வாட்ஸ்அப்பில் +91 984 7574 இந்த இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்தியாவின் எந்த பகுதிக்கும் ஷிப்மெண்ட்ஸ் அனுப்பி வைக்கப்படும்.
0: சவுத் ரேடியோஸ் எனும் சொல்லை ரெஃபரன்ஸ் செய்து கூடவே ஒரு இலவச மாதிரி பொருளை பெற்றுக் கொள்ளுங்கள். இனி உங்க கைப்பக்குவம் வேற மாதிரி. லாலா மசாலா.

0: கல்லூரிகளில் ஊரகங்களின் அழகை தரிசித்தபடி இந்த பாத்திரை பாடல் கேட்டவாறு பேருந்தில் பயணித்துள்ளீர்கள்.
1: அந்த அழகிய நினைவுகளை மீட்டி பார்த்திட உங்கள் தொண்ணூறுகளின் திவிட்டாத மெட்டுக்களை கேட்டு
2: மகிழ்ந்தேன்.
0: இப்பொழுது கேளுங்கள் 90s இட்ஸ் ரேடியோ.

0: How twice? எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள். Hit after hit.
1: யஜமானஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய மிருகநட்சத்ரே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
2: சுமதி சுமதி
1: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வஸ்ய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்சகரிஷ்யே ஐயையோ போரியே போரியே
3: அரு போரங்க ஸ்ரீலங்க கொப்பர தேங்க

மெல்பேர்ன் மாநகரத்தில் உங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அதிநவீன முறையில் ஒளிப்படம் செய்தன வீடியோகிராபி மற்றும் போட்டோகிராபி மூலமாக உங்கள் அழகிய நினைவுகளை மலரும் நினைவுகளாக மீட்டிப்பார்க்கின்ற வகையில் ஒளிப்படம் செய்தன. இன்றே நினைவில் வைத்திருங்கள் ஸ்டுடியோ சார்ல்ஸ். மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்டுடியோ சார்ல்ஸ் சுழியம் 424-604-385. மீண்டும் ஒரு தரம் சுழியம் 424-604-385.

0: காயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட அங்கவீனம் உற்றோருக்கான மாதாந்த ஓய்வூதிய திட்டத்தை முன்னெடுக்கும் நோக்கில் குளோபல் டபுள் வெல்ஃபேர் விஷன் வழங்கும் குளோபல் டபுள் மியூசிக்கல் நைட் மாபெரும் இசை நிகழ்ச்சி.
1: விடுதலைக்கு ஏங்கி வலிகளை தாங்கி உழைத்தி துணையாக
0: ஒருநாள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மாதாந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஆதரவளிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஜூன் மாதம் 20ஆம் தேதி டாண்டினோங் VTCC பல்மிரா மண்டபத்தில் மாலை 6 மணி முதல். நுழைவுச்சீட்டுகள் மற்றும் மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் 0404-354-811 அல்லது 0452-424-282. குளோபல் டிராவல் வெல்ஃபேர் விஷன் வழங்கும் மியூசிக்கல் நைட்.

சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவில் வீரமா காளி அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக இலக்கம் 22 சரங்குன் சாலையில் யூனிவர்சல். உங்களுக்கு தேவையான அத்தனை ஸ்மார்ட் போன்களையும் விசேட விலை கழிவோடு பெற்றுக்கொள்ள ஸ்மார்ட் போன் அக்சசரிஸ் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி

radios.com மிகத்துல்லியமான ஒலி தெளிவில் அதிநவீன ஒலியமைப்பில் கலையகத்தில் இருந்து உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் உறவுகளை மகிழ்விக்க ஆண்ட்ராய்ட் மற்றும் ஆப்பிள் டிவைஸ்களில் கிடைக்கின்றது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ இப்பொழுதே உங்கள் ஸ்மார்ட் போனில் சவுத் ரேடியோ இடைவெளி ஏதுமின்றி SOUTHRADIOS என தேடுங்கள்.

அடி தூக்கு தரணும் அளப்பற, தூக்கு தரணும் தடாலடி, தூக்கு தரணும் கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி.

0: சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுண்ட் ரேடியோ.
0: அடுத்து வரும்
1: 4 பாடல்கள்.

0: என்ன சமையலற பக்கம் இருந்து பாட்டு சத்தமா கேக்குது, வாசனை வேற மூக்க தொலைக்குது.
1: அது நம்ம லாலா மசாலாவோட மகிமை.
0: என்ன லாலா மசாலாவா?
1: ஆம், 20-க்கும் மேற்பட்ட மசாலா பொருட்கள் வீட்டு தயாரிப்பாக விற்பனைக்கு காத்திருக்கிறது.
0: இன்று வாட்ஸ்அப்பில் +91 984 7574124 இந்த இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்தியாவின் எந்த பகுதிக்கும் ஷிப்மெண்ட்ஸ் அனுப்பி வைக்கப்படும்.
0: சவுத் ரேடியோஸ் எனும் சொல்லை ரெஃபரன்ஸ் செய்து கூடவே ஒரு இலவச மாதிரி பொருளை பெற்றுக் கொள்ளுங்கள். இனி உங்க கைப்பக்குவம் வேற மாதிரி. லாலா மசாலா.

0: ஒலியோடை படைப்பில் முன்னணி வகிக்கும் திரு முருகன் அவர்களது குரலில் நமது சவுத் ரேடியோ செயலியின் பாட்காஸ்ட் பகுதி ஒலியோடை படைப்பாக நந்திபுரத்து நாயக் கடல் வேந்தர் கரிகால் வளவன் கடல் புறா சிவகாமியின் சபதம் வேள்பாரி பார்த்திபன் கனவு மற்றும் பொன்னியின் செல்வன் கேட்டு மகிழ தவறாதீர்கள். கூடவே உங்கள் அன்பான பின்னூட்டங்களை நமக்கான ஊக்க மருந்தாக ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் நான்கு பாடல்கள் வழங்குவது சவுத் ரேடியோஸ்.

0: இன்றைய சூப்பர் ஹிட் பாடல்கள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோம். எதிரொலி ஆஸ்திரேலியாவில் இருந்து மாதம் ஒரு தடவை வருகின்ற பத்திரிகை. ஆஸ்திரேலியாவின் அத்தனை விடயங்களையும், நடப்பு விவகாரங்களையும், தமிழ் கலை கலாச்சார நிகழ்வுகளையும் எழுத்துருவில் தாங்கி வருகிறது. ஆஸ்திரேலியா தழுவிய ரீதியில் அனைத்து தமிழ் வணிக நிலையங்களிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இணையதளத்தில் படிக்க இப்பொழுதே கூகுள் செய்யுங்கள் ETHIROLI.com எதிரொலி.com.
1: ஆஹா.

இப்போது இலவச செயலி பயன்படுத்தும் நேயர்களும் புரட்சி வானொலியில் விருப்ப பாடல் கேட்டு மகிழலாம். நீங்கள் செய்ய வேண்டியது சவுத் ரேடியோ செயலியின் ஹோம் பேஜ் பகுதியில் உள்ள சாங் ரிக்வெஸ்டினை கிளிக் செய்யுங்கள். ரிவார்ட்ஸ் வீடியோ விளம்பரத்தை முழுமையாக பார்த்து பின் சாங் ரிக்வெஸ்ட் பகுதி வழி விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

இப்போது இலவச செயலி பயன்படுத்தும் நேயர்களும் புரட்சி வானொலியில் விருப்ப பாடல் கேட்டு மகிழலாம். நீங்கள் செய்ய வேண்டியது சவுத் ரேடியோ செயலியின் ஹோம் பேஜ் பகுதியில் உள்ள சாங் ரிக்வெஸ்டினை கிளிக் செய்யுங்கள். ரிவார்ட்ஸ் வீடியோ விளம்பரத்தை முழுமையாக பார்த்து பின் சாங் ரிக்வெஸ்ட் பகுதி வழி விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

ஒளித்தெளிவில் அதிநவீன ஒளியமைப்பில் கலையகத்தில் இருந்து உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் உறவுகளை மகிழ்விக்க ஆண்ட்ராய்ட் மற்றும் ஆப்பிள் டிவைஸ்களில் கிடைக்கின்றது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ இப்பொழுதே உங்கள் ஸ்மார்ட் போனில் சவுத் ரேடியோ இடைவெளி ஏதுமின்றி SOUTHRADIOS என தேடுங்கள்.

0: புதிய மாற்றங்களுடன் உங்கள் சவுத் ரேடியோ செயலி செயலி பிடித்திருக்கின்றதா? இப்பொழுது நட்சத்திர பொத்தானை அழுத்தி 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: உங்கள் விருப்ப பாடல்கள் உங்கள் அபிமான புரட்சி வானொலியில் கேட்டு மகிழ்ந்தனர். இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை

சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவில் வீரமா காளி அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக இலக்கம் 122 செரங்கூன் சாலையில் யூனிவர்சல் உங்களுக்கு தேவையான அத்தனை ஸ்மார்ட் போன்களையும் விசேட விலை கழிவோடு பெற்றுக் கொள்ள ஸ்மார்ட் போன் அக்சசரிஸ் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கிட யூனிவர்சல் யூனிவர்சல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ் டாட் காம்.
1: வள்ளியே சக்கர வள்ளியே, மல்லியே சந்தன மல்லியே.

0: this is a song. Bitch is gonna be a man suit of the year. Thank you.
1: மாடு சத்தா மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு சத்தா மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல

சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவில் வீரமா காளி அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக இலக்கம் 122 செரங்கூன் சாலையில் யூனிவர்சல். உங்களுக்கு தேவையான அத்தனை ஸ்மார்ட் போன்களையும் விசேட விலை கழிவோடு பெற்றுக்கொள்ள ஸ்மார்ட் போன் அக்சசரிஸ் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கிட யூனிவர்சல்.

0: டேய் அத சொல்.
1: தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட அங்கவீனம் உற்றோருக்கான பாதாந்த ஓய்வூதிய திட்டத்தை முன்னெடுக்கும் நோக்கில் குளோபல் சேனல் வெல்ஃபேர் விஷன் வழங்கும்

கொள்ளுங்கள். சுழியம் 4 354 811 அல்லது சுழியம் 452 424 282. குளோபல் டிராவல் வெல்ஃபேர் விசன் வழங்கும் மியூசிக்கல் நைட்.

உங்கள் ஸ்பீக்கர்ல, உங்க ஸ்மார்ட் போன்ல நம்ம சவுத் ஸ்டைல்ல ஒலிக்க போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

0: தொண்டோர்களில் ஊரகங்களின் அழகை தரிசித்தபடி இந்த பாத்திரை பாடல் கேட்டவாறு பேருந்தில் பயணித்துள்ளீர்களா?
1: அந்த அழகிய நினைவுகளை மீட்டி பார்த்திட உங்கள் தொண்ணூறுகளின் திருவிட்டாது மிட்டுக்களை கேட்டு
2: மகிழ்ந்தான்.
0: இப்பொழுது கேளுங்கள், 90s இட்ஸ் ரேடியோ.

அன்பு நேயர்களே, நேயர்களின் பங்களிப்பு இன்றி காப்புரிமை கட்டணமாக அதிக அளவு ரெவின்யூ ஷேர் வழங்கி நம்மால் மாதாந்த சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சேவையினை தொடர முடியாது உள்ளது. தயவு செய்து இப்பொழுதே அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோரினை ஓபன் செய்து வலது பக்க மேல் மூலையில் கிளிக் செய்து பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பகுதி ஊடாக அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.

0: மலையேறி உங்கள் இதயங்களினாடி 24 மணி நேரமும் மிக துல்லியமான ஒலி தெளிவுடன் உங்களை நாடி வருவது சவுத் ரேடியோஸ்.
1: மலையாள பகவதி, மலையாள பகவதி.
2: மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே. குருமேடு கோபுரமாய், தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா? சந்திரராய் சூரியராய் உம் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா?

0: தொண்டூறுகளில் ஊரகங்களின் அழகை தரிசித்தபடி இந்த பாத்திரை பாடல் கேட்டவாறு பேருந்தில் பயணித்துள்ளீர்கள்.
1: அந்த அழகிய நினைவுகளை மீட்டி பார்த்திட உங்கள் தொண்ணூறுகளின் திவிட்டாத மிட்டுக்களை கேட்டு
2: மகிழ்ந்து
0: இப்பொழுது கேளுங்கள். 90s இட்ஸ் ரேடியோ.

0: நாடுகளில் ஊரகங்களின் அழகை தரிசித்தபடி இந்த பாத்திரை பாடல் கேட்டவாறு பேருந்தில்
1: பயணித்துள்ளீர்கள்.
2: நினைவுகளை மீட்டி பார்த்திட உங்கள் 90களின் திருவிட்டாது மிட்டுக்களை கேட்டு
3: மகிழ்ந்தார்.
0: இப்பொழுது கேளுங்கள், 90s இட்ஸ் ரேடியோ.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,

0: வேண்டாம்.
1: ஆணியே புடுங்கவானா. ஓகே.
2: மாநகரத்தில் உங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் மிகச்சிறந்த முறையில் அதிநவீன ஒளிப்பட கருவிகளின் உதவியுடன் ஜனரஞ்சகமாக ஒளிப்படம் செய்திட ஒளிப்பட காட்சிகளாக உங்கள் அழகு நிறைந்த ஞாபக சிதறல்களை நினைவழியா நாட்களாக பார்த்து ரசித்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்டுடியோ சார்ல்ஸ், அலைபேசி எண் 424-604-385. மீண்டும் ஒருதரம், 424-604-385. நினைவில் நிற்க வேண்டிய பெயர் ஸ்டுடியோ சார்ல்ஸ்.

உங்கள் மங்களகரமான நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் மிகச்சிறந்த முறையில் அதிநவீன ஒளிப்பட கருவிகளின் உதவியுடன் ஜனரஞ்சகமாக ஒளிப்படம் செய்திட ஒளிப்பட காட்சிகளாக உங்கள் அழகு நிறைந்த ஞாபக சிதறல்களை நினைவழியா நாட்களாக பார்த்து ரசித்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்டுடியோ சார்ல்ஸ், அலைபேசி எண் 424-604-385. மீண்டும் ஒரு தரம், 424-604-385. நினைவில் நிற்க வேண்டிய பெயர் ஸ்டுடியோ சார்ல்ஸ்.

0: இசை
1: சவுத் சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேன் இசை பாய்ச்சும்
2: ஒரே ஒரு பெயர் சவுத் ரேடியோ.
1: அடுத்து வரும்
2: நான்கு பாடல்கள்.

0: உங்கள் காதோரம் கீதமிசைக்கும்
1: அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி.
0: இசை புயலின் இன்னிசையில் அமைந்த பாடல்களை தாங்கி வரும் ரகுமானியம் வானொலி.
2: வழியிலும் உங்கள் இதயத்தை விட்டு நீங்காத
3: கேளுங்கள் ரகுமானியம் வானொலி சவுத் ரேடியோஸ் செயலியில் மட்டுமே.

0: அன்பு நேயர்களே, உங்களின் பங்களிப்பு இன்றி காப்புரிமை கட்டணமாக அதிக அளவு ரெவின்யூ ஷேர் வழங்கி நம்மால் மாதாந்த சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சேவையினை தொடர முடியாது உள்ளது. தயவு செய்து இப்பொழுதே அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோரினை ஓபன் செய்து வலது பக்க மேல் மூலையில் கிளிக் செய்து பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பகுதி ஊடாக அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.
1: என்ன
2: என்ன,
1: ஏன் இப்படி பாக்குற?
2: ஒண்ணும் இல்லையே.
1: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
2: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: துல்லியமான ஒலித்தெளிவில் கேட்டு மகிழுங்கள். ராஜாங்கம் வானொலி, உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் மட்டுமே.
1: Y'all ready for the countdown?
2: Ladies and gentlemen,
3: players and hustlers,
4: 5, 4, 3,

0: ஷோ ஷோ நிரஜ் நிரஜ், என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன் சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா?
1: வகுத்து பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்க, ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேக்குறான்?
0: எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சிருக்கீங்க? வாய்
1: தப்பாட்டத்தை இப்ப கூப்பிடாதப்பா.
0: தப்பாட்டமா பயாங்க? இதான் அந்த நாட்டோட சரியான ஆட்டமே. ஏ சரி, இங்க வா நீ அடி.

எப்போவ ஏன் சவ்வா இழுக்கிற சியா நாலு பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல, சந்தோஷமா பாடியா நிம்மதியா போவாப்ல.

0: தற்போது இலவச செயலி பயன்படுத்தும் நேயர்களும் புரட்சி வானொலியில் விருப்ப பாடல் கேட்டு மகிழலாம். நீங்கள் செய்ய வேண்டியது சவுத் ரேடியோ செயலியின் ஹோம் பேஜ் பகுதியில் உள்ள சாங் ரிக்வெஸ்டினை கிளிக் செய்யுங்கள். ரிவார்ட்ஸ் வீடியோ விளம்பரத்தை முழுமையாக பார்த்த பின் சாங் ரிக்வெஸ்ட் பகுதி வழி விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.
1: Back to back four hits only on your favorite hit music station South Radio.

இன்றைய சூப்பர் ஹிட் பாடல்கள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோம். எதிரொலி ஆஸ்திரேலியாவில் இருந்து மாதம் ஒரு தடவை வருகின்ற பத்திரிகை. ஆஸ்திரேலியாவின் அத்தனை விடயங்களை, நடப்பு விவகாரங்களையும், தமிழ் கலை கலாச்சார நிகழ்வுகளையும் எழுத்துருவில் தாங்கி வருகிறது. ஆஸ்திரேலியா தழுவிய ரீதியில் அனைத்து தமிழ் வணிக நிலையங்களிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இணையதளத்தில் படிக்க இப்பொழுதே கூகுள் செய்யுங்கள் ETHIROLI.com எதிரொலி.com.

0: துல்லியமான ஒலி தெளிவில் கேட்டு மகிழுங்கள் ராஜாங்கம் வானொலி. உங்கள் அபிமான சவுத் ரேடியோ செயலியில் மட்டுமே.
1: South Radio's Back to Back. Four hits without a

அன்பு நேயர்களே, நேயர்களின் பங்களிப்பு இன்றி காப்புரிமை கட்டணமாக அதிக அளவு ரெவின்யூ ஷேர் வழங்கி நம்மால் மாதாந்த சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சேவையினை தொடர முடியாது உள்ளது. தயவு செய்து இப்பொழுதே அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோரினை ஓபன் செய்து வலது பக்க மேல் மூலையில் கிளிக் செய்து பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பகுதி ஊடாக அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.

நேயர்களே, நேயர்களின் பங்களிப்பு இன்றி காப்புரிமை கட்டணமாக அதிக அளவு ரெவென்யூ ஷேர் வழங்கி நம்மால் மாதாந்த சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சேவையினை தொடர முடியாது உள்ளது. தயவு செய்து இப்பொழுதே அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோரினை ஓபன் செய்து வலது பக்க மேல் மூலையில் கிளிக் செய்து பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பகுதி ஊடாக அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.

0: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் உங்கள் அபிமான புரட்சி வானொலியில் கேட்டு மகிழ்ந்தனர். இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம் பேஜில் தட்டுங்கள்.
1: உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட உங்கள் குடும்பத்தில் ஒருவராக உங்கள் பயணத்தின் உற்ற தோழமையாக உங்கள் தனிமைக்கு ஏற்ற பொழுதுபோக்கு அம்சங்களை தாங்கி சவுத் ரேடியோ செயலி.

தமிழ் ஒளியோடை படைப்பில் முன்னணி வகிக்கும் திரு முருகன் அவர்களது குரலில் நமது செயலியின் பாட்காஸ்ட் பகுதியில் ஒளியோடை படைப்பாக நந்திபுரத்து நாயகி, கடல்வேந்தன், கரிகால் வளவன், கடல் புறா, சிவகாமியின் சபதம், வேள்பாரி, பார்த்திபன் கனவு மற்றும் பொன்னியின் செல்வன். கேட்டு மகிழ தவறாதீர்கள்.

இணையதளத்தின் வழி உங்கள் இதயம் இங்கும் மகிழ்ச்சி பொங்க வைக்கும் நமது வானொலிகள். முன்னணி கலைஞர்களுக்கான வானொலிகள், ஒளியோடை படைப்புகள், முன்னணி தமிழ் அரசு மற்றும் தனியார் வானொலிகள், இவை அனைத்தும் ஒரே செயலியில்.

0: Tengo acá, acá.
1: சவுத் சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
2: ஒரு ரூபாயர் சவுத் ரேடியோ
1: அடுத்து வரும் 4 பாடல்கள்.

துல்லிய பாட ஒலி தெளிவில் கேட்டு மகிழுங்கள் ராஜாங்கம் வானொலி. உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் செயலியில் மட்டுமே.

0: சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுண்ட் ரேடியோ.
0: அடுத்து வரும்

0: சவுத் சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுத் ரேடியோ.
0: அடுத்து வரும் 4 பாடல்கள்.

0: கால் பண்ணாம
1: புதிய மாற்றங்களுடன் உங்கள் சவுத் ரேடியோ சகிலி சகிலி பிடித்திருக்கின்றதா? இப்பொழுது நட்சத்திர பொத்தானை அழுத்தி 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
2: உங்கள் விருப்ப பாடல்கள் உங்கள் அபிமான புரட்சி வானொலியில் கேட்டு மகிழ்ந்தனர். இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம்

0: ஃப்ளாப்ஸ். புதிய மாற்றங்களுடன் உங்கள் சவுத் ரேடியோ செயலி செயலி பிடித்திருக்கின்றதா? இப்பொழுது நட்சத்திர பொத்தானை அழுத்தி 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: உங்கள் விருப்ப பாடல்கள் உங்கள் அபிமான புரட்சி வானொலியில் கேட்டு மகிழ்ந்தனர். இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம்

0: ஜானு, நீ ஆஸ்திரேலியா போனதுக்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவையா ஊருக்கு வந்திருக்கியா?
1: இல்ல பிரவீன், ஆஸ்திரேலியாவே நம்ம ஊரோட அப்கிரேட் வெர்ஷன் தான்.
0: அப்படின்னா
1: நிலா வெளிச்சத்தை ரசிக்கலாம், நட்சத்திரங்களோட பேசலாம், நம்ம ஊர் நினைவோட நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸோட எப்பவுமே நம்ம சவுத் ரேடியோஸ் கேட்டுகிட்டு இருக்கலாம்.
0: அட, இது சூப்பரா இருக்குல்ல.
2: இப்பொழுதே தரவிறக்கிக் கொள்ளுங்கள் சவுத் ரேடியோஸ்.

அன்பு நேயர்களே, நேயர்களின் பங்களிப்பு இன்றி காப்புரிமை கட்டணமாக அதிக அளவு ரெவின்யூ ஷேர் வழங்கி நம்மால் மாதாந்த சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சேவையினை தொடர முடியாது உள்ளது. தயவு செய்து இப்பொழுதே அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோரினை ஓபன் செய்து வலது பக்க மேல் மூலையில் கிளிக் செய்து பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பகுதி ஊடாக அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.

0: உங்கள் காதோரம் கீதமிசைக்கும்
1: அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி.
0: இசைப்புகளின் இன்னிசையில் அமைந்த பாடல்களை தாங்கி வரும் ரகுமானியம் வானொலி.
2: வழியிலும் உங்கள் இதயத்தை விட்டு நீங்காத
3: கேளுங்கள் ரகுமானியம் வானொலி சவுத் ரேடியோ செயலியில் மட்டுமே.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள் வழங்குவது சவுத் ரேடியோஸ்.

0: தென் வானொலி செயலியை விருப்பிக்கிறவரா நீங்கள்? நம் சேவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போதே செயலிடது பக்க மெனு பகுதியில் சொடுக்குங்கள். ஷேர் டு ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனில் கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் நண்பர்களிற்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: உங்கள் விருப்ப பாடல்கள் உங்கள் அபிமான புரட்சி வானொலியில் கேட்டு மகிழ்ந்தன. இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம் பேஜில் தட்டுங்கள்.
2: அடுத்தடுத்து நான்கு பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில்.

சின்ன சின்ன இணைந்திருப்பது வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன். ரேடியோ சுடன் நெஞ்சை விட்டு அகலாத நீங்காத நினைவுகள் மீண்டும் மீண்டும் மீட்டி பார்க்க தூண்டும் இளமை கால நினைவுகள். பசுமையான வசந்த கால வாழ்வியலோடு பயணிக்கும் அனுபவத்தை பெற்றிட கேளுங்கள் பழைய பாடல் வானொலி. பழைய பாடல் வானொலி உங்கள் சவுத் ரேடியோ செயலியில் மட்டுமே.

ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: காலே வலிக்குதுடா. தூங்கலான்னு போனா தூக்கமும் வரல. இன்ஸ்டா பக்கம் போனா பெண்களோட கவர்ச்சி நடனங்கிற பேர்ல வீடியோ தான் வருது.
1: இதுவா உன் கவலை டார்லிங்? இப்பவே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோர்ல சவுத் ரேடியோஸ் தேடி கேட்டு பாரு.

0: சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவில் வீரமா காளி அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக இலக்கம் 122 சரங்குன் சாலையில் யூனிவர்சல் உங்களுக்கு தேவையான அத்தனை ஸ்மார்ட் போன்களையும் விசேட விலைக்கழிவோடு பெற்றுக்கொள்ள ஸ்மார்ட் போன் ஆக்சசரிஸ் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கிட யூனிவர்சல்
1: கரடி வந்து வழி மறிச்ச

சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவில் வீரமா காளி அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக இலக்கம் 122 செரங்கூன் சாலையில் யூனிவர்சல் உங்களுக்கு தேவையான அத்தனை ஸ்மார்ட் போன்களையும் விசேட விலைக்கழிவோடு பெற்றுக்கொள்ள ஸ்மார்ட் போன் ஆக்சசரிஸ் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கிட யூனிவர்சல். அடுத்து வரும் மூன்று பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில் புரட்சி

சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவில் வீரமா காளி அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக இலக்கம் 122 சரங்கூன் சாலையில் யூனிவர்சல் உங்களுக்கு தேவையான அத்தனை ஸ்மார்ட் போன்களையும் விசேட விலைக்கழிவோடு பெற்றுக்கொள்ள ஸ்மார்ட் போன் ஆக்சசரிஸ் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கிட யூனிவர்சல். அடுத்து வரும் மூன்று பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில் புரட்சி FM.

0: என்ன
1: இன்று ஊரே என்னை பார்த்து வீசிய சொல்லு என்ன, வீசிய சொல்லு என்ன.
2: ஐ ஃபீல் மச்சி, ஐ ஃபீல்
1: வேதனையில் போ

0: குட் சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுத் ரேடியோ.
0: அடுத்து வரும்
1: நான்கு பாடல்கள்.
2: நாலு காலு பாச்சலில, ரெண்டு கண்ணு மேச்சலில, எட்டு தசை கூச்சலில, கை தட்டுகிற ஓசையில, சுத்தி வர்றான் சுழண்டு வர்றான் புயல போல, எங்கோ அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தோற சிங்கம்.

அன்பு நேயர்களே, நேயர்களின் பங்களிப்பு இன்றி காப்புரிமை கட்டணமாக அதிக அளவு ரெவின்யூ ஷேர் வழங்கி நம்மால் மாதாந்த சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சேவையினை தொடர முடியாது உள்ளது. தயவு செய்து இப்பொழுதே அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோரினை ஓபன் செய்து வலது பக்க மேல் மூலையில் கிளிக் செய்து பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பகுதி ஊடாக அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.

0: மலையேறி உங்கள் இதயங்களின் நாடி 24 மணி நேரமும் மிக துல்லியமான ஒலி தெளிவுடன் உங்களை நாடி வருவது சவுத் ரேடியோஸ்.
1: லாவ லாவ லாவ லாவ லாவ லம்மா லே லாவ லாவ.

0: தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட அங்கவீனம் உற்றோருக்கான பாதாந்த ஓய திட்டத்தை முன்னெடுக்கும் நோக்கில் குளோபல் டபுள் வெல்ஃபேர் விஷன் வழங்கும் குளோபல் டபுள் மியூசிக்கல் நைட் மாபெரும் இசை நிகழ்ச்சி.
1: விடுதலைக்கு ஏங்கி வலிகளை தாங்கி உழைத்தி துணையாக
0: ஒருநாள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மாதாந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஆதரவளிக்குமார் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஜூன் மாதம் 20ஆம் தேதி டாண்டினோங் VTCC பல்மிரா மண்டபத்தில் மாலை 6 மணி முதல். நுழைவுச் சீட்டுகள் மற்றும் மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் 04 054 354 811 அல்லது 04 452 424 282. குளோபல் டிராவல் வெல்ஃபேர் விஷன் வழங்கும் மியூசிக்கல் நைட்.

0: ஏய் ஷோ ஷோ நிறுத்து நிறுத்து, என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன் சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா?
1: வகுத்து பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்க, ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேக்குறான்?
0: எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சிருக்கீங்க? வாய்
1: தப்பாட்டத்தை இப்ப கூப்பிடாதப்பா.
0: தப்பாட்டமா பயாங்க? இதான் அந்த நாட்டோட சரியான ஆட்டமே. ஏ சரி இங்க வா நீ அடி.

போவ? ஏன் சவ்வா இழுக்கிற? சியா நாலு பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல. சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.

0: தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட அங்கவீனம் உற்றோருக்கான மாதாந்த ஓய்வூதிய திட்டத்தை முன்னெடுக்கும் நோக்கில் குளோபல் டிராவல் வெல்ஃபேர் விஷன் வழங்கும் குளோபல் டிராவல் மியூசிக்கல் நைட் மாபெரும் இசை நிகழ்ச்சி.
1: விடுதலைக்கு ஏங்கி வலிகளை தாங்கி உழைத்தி துணையாக
0: ஊரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மாதாந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஆதரவளிக்குமார் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஜூன் மாதம் 20ஆம் தேதி டாண்டினோங் VTCC பல்மிரா மண்டபத்தில் மாலை 6 மணி முதல் நுழைவுச் சீட்டுகள் மற்றும் மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 04 054 354 811 அல்லது 04 452 424 282. குளோபல் டிராவல் ஃபயர் விசன் வழங்கும் மியூசிக்கல் நைட்.
2: ஆஹா ஆஹா

புதிய மாற்றங்களுடன் உங்கள் சவுத் ரேடியோ செயலி செயலி பிடித்திருக்கின்றதா? இப்பொழுது நட்சத்திர பொத்தானை அழுத்தி 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள். உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் உங்கள் அபிமான புரட்சி வானொலியில் கேட்டு மகிழ்ந்தனர். இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம்

0: வானொலி செயலியை விருப்பிக்கிறவரா நீங்கள்? நம் சேவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இப்போதே செயலியின் பக்க மெனு பகுதியில் சொடுக்குங்கள். ஷேர் டு ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனில் கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் நண்பர்களிற்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் உங்கள் அபிமான புரட்சி வானொலியில் கேட்டு மகிழ்ந்தனர். இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம் பேஜில் தட்டுங்கள்.
0: அடுத்து வரும் மூன்று பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில் புரட்சி எஃப்எம்.

0: நீங்கள் உள்ளூர் அல்லது உலக இலத்திரணியல் வாணிப உரிமையாளரா? உங்களுடைய வியாபாரமும் மிக குறைந்த விலையில் நாளொன்றிற்கு 500,000 மேற்பட்ட நுகர்வோரை சென்றடைய வேண்டுமா?
1: ஏன் தாமதம்? இப்பொழுதே உங்கள் சவுத் ரேடியோ info@southradios.com மின்னஞ்சல் வழி தொடர்பு கொள்ளுங்கள்.
0: வியாபாரம் பெருகிட விளம்பரம்.

0: சவுத் ரேடியோஸ் தமிழின் முன்னணி கலைஞர்களுக்கான தனித்துவமான வானொலிகள். மிக துல்லியமான ஒலித்தெளிவில் உங்கள் காதோரம் கீதமிசைக்கும் இனிமையான பாடல்கள் கேட்க கேட்க தவிட்டாத சுகம் தருகின்ற 90களின் இனிய வெட்டுக்கள், அட்டகாசமான ரீமிக்ஸ் பாடல்கள், காதல் நினைவுகளை மீட்டுகின்ற இனிய கீதங்கள், இவை அனைத்தும் சவுத் ரேடியோ செயலியில் மட்டுமே.
1: சவுத் சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
2: ஒரே ஒரு பெயர் சவுத் ரேடியோ.
1: அடுத்து வரும்
2: 4 பாடல்கள்

0: சிங்கப்பூர் லிட்டில் இந்தியாவில் வீரமாக்காளி அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக இலக்கம் 122 செரங்கூன் சாலையில் யூனிவர்சல் உங்களுக்கு தேவையான அத்தனை ஸ்மார்ட் போன்களையும் விசேட விலைக்கழிவோடு பெற்றுக்கொள்ள ஸ்மார்ட் போன் ஆக்சசரிஸ் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கிட யூனிவர்சல் யூனிவர்சல்
1: மாமா மாமா உன் பொண்ண கொடு மாமா மேலும்

இணையதளத்தின் வழி உங்கள் இதயம் இங்கும் மகிழ்ச்சி பொங்க வைக்கும் நமது வானொலிகள். முன்னணி கலைஞர்களுக்கான வானொலிகள், ஒளியோடை படைப்புகள், முன்னணி தமிழ் அரசு மற்றும் தனியார் வானொலிகள், இவை அனைத்தும் ஒரே செயலியில்.

0: കമറണ വാങ്കൊടിയെടുക്ക.
1: ഏഹ്.

0: சவுண்ட் என்றாலே உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
1: ஒரே ஒரு பெயர் சவுண்ட் ரேடியோ.
0: அடுத்து வரும் 4 பாடல்கள்.

0: உலகின் எந்த பகுதியில் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்கள் உற்ற தோழனாக தமிழில் அத்தனை வானொலிகளையும் ஒரே செயலியில் தாங்கி வளம் வருகின்றது சவுத் ரேடியோ.
1: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.

0: ஜானு, நீ ஆஸ்திரேலியா போனதுக்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவையா ஊருக்கு வந்திருக்கியா?
1: இல்ல பிரவீன், ஆஸ்திரேலியாவே நம்ம ஊரோட நட்சத்திரங்களோட பேசலாம்,

0: ஜானு, நீ அதுக்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவையா ஊருக்கு வந்திருக்கியா?
1: இல்ல பிரவீன், ஆஸ்திரேலியாவே நம்ம ஊரோட அப்கிரேட் வெர்ஷன் தான்.
0: அப்படின்னா
1: நிலா வெளிச்சத்தை ரசிக்கலாம், நட்சத்திரங்களோட பேசலாம், நம்ம ஊர் நினைவோட நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸோட எப்பவுமே நம்ம சவுத் ரேடியோஸ் கேட்டுகிட்டு இருக்கலாம்.
0: அட, இது சூப்பரா இருக்குல்ல.
2: இப்பொழுதே தரவிறக்கிக் கொள்ளுங்கள் சவுத் ரேடியோஸ். அடுத்து வரும் மூன்று பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில் புரட்சி FM சிறப்பு தொழில்நுட்பத்துடன்.

இன்றைய சூப்பர் ஹிட் பாடல்கள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோம். எதிரொலி ஆஸ்திரேலியாவில் இருந்து மாதம் ஒரு தடவை வருகின்ற பத்திரிகை. ஆஸ்திரேலியாவின் அத்தனை விடயங்களை, நடப்பு விவகாரங்களையும், தமிழ் கலை கலாச்சார நிகழ்வுகளையும் எழுத்துருவில் தாங்கி வருகிறது. ஆஸ்திரேலியா தழுவிய ரீதியில் அனைத்து தமிழ் வணிக நிலையங்களிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இணையதளத்தில் படிக்க இப்பொழுதே கூகுள் செய்யுங்கள் ETHIROLI.com எதிரொலி.com.

மிக துல்லியமான ஒலி தெளிவுடன் உங்களை நாடி வருவது சவுத் ரேடியோஸ்.

வேண்டாமன் போனா போது விட்டு பொறுக்கி பயம் போலகுது. நம்ம வேலையை பாப்போம் வா. ஏக்கா தலைப்பு செய்தி வாசிக்கிறது கிரிஜாக்கா கோமலா மாமா.

0: அன்பு நேயர்களே, நேயர்களின் பங்களிப்பு இன்றி காப்புரிமை கட்டணமாக அதிக அளவு ரெவின்யூ ஷேர் வழங்கி நம்மால் மாதாந்த சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சேவையினை தொடர முடியாது உள்ளது. தயவு செய்து இப்பொழுதே அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோரினை ஓபன் செய்து வலது பக்க மேல் மூலையில் கிளிக் செய்து பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பகுதி ஊடாக அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.
1: வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி, ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: எவன்டாவன் போனா போது விட்டு பொறுக்கி பயன் போலகுது. நம்ம வேலையை பாப்போமா? அக்கா தலைப்பு செய்தி வாசிக்கிறது கிரிஜா அக்கா கோமலா. மாமா
1: ஒரே ஒரு

0: அன்பு நேயர்களே, நேயர்களின் பங்கு காப்புரிமை கட்டணமாக அதிக அளவு ரெவின்யூ ஷேர் வழங்கி நம்மால் மாதாந்த சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் சேவையினை தொடர முடியாது உள்ளது. தயவு செய்து இப்பொழுதே அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் மொபைலில் பிளே ஸ்டோரினை ஓபன் செய்து வலது பக்க மேல் மூலையில் கிளிக் செய்து பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பகுதி ஊடாக அன்சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.
1: வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி, ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு மாமே, உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: சொன்னுட மக்கிரா துறவ வாய
1: கொடிப்பா கொசு பரப்போம் அடிச்சாக்க.

0: உலகின் எந்த பகுதியில் நீங்கள் வாழ்ந்தாலும் உங்கள் உற்ற தோழனாக தமிழில் அத்தனை வானொலிகளையும் ஒரே செயலியில் தாங்கி வளம் வருகின்றது சவுத் ரேடியோ.
1: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.

뚱뚱뚱뚱다.

0: டே
1: தபாரே
2: புத்தரங்கம்மா புத்தலங்கம்மா கொத்த புள்ள நீ செத்துருவடா டே நீ உதார் உடாதே
1: மாவுன்னா.

நான் ஆட் அவுட் பாக்குறீங்களா? சே, அடே. ஐயோ, ஜானிக்கு வாய்ஸ் வா.